0: அவன் கேரு பா பண்ணு
1: பட்டேல் பட்டேல்
0: பட்டேல் வர சாய் பா பிந்தா
1: மால் காட்டோ ரே
0: கொடுக்கு மால் போத்திரே பாய் ஜுவே ஜி ஆஜி ஜமீன் கே
1: ஜே